0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இப்போது
4: செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறார். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். முதலில் ஜலஜாக்ஷ, கொத்தவாசல் வெங்கடராமையர் இயற்றிய வர்ணம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இப்போது
3: நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகாந்தனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பவப்ரியா, தாளம் ஆதி.

0: இதுவரை செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்க கேட்டோம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24.

0: கந்தோ தியாகராஜ சுவாமி கிருதி ரூபகதாளம்.
1: லிசன் டு எ கர்நாடக கிளாசிக்கல் ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ பிரபஞ்சம் சீதாராம். ஹி இஸ் அக்கம்பனிட் ஆன் வயலின் பை ஸ்ரீ கொக்குண்ட சுப்பிரமணிய சர்மா அண்ட் ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ நேமானி சோமயாஜலு. ஸ்ரீ பிரபஞ்சம் சீதாராம் பிகின்ஸ் இஸ் ஃப்ளூட் ரிசைட்டல் வித் அ காம்போசிஷன் ஆஃப் செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி ஞான முசகராதா செட் டு ரூபக்தாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தத்துவம் அறிய தரமா என்ற பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ரீதி கவுளை, ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வாயிலின் ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னுவினா கதி கான கல்யாணி ராகம் ஆதி தாளம் சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கிசையில் இதுவரை பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பந்தநல்லூர் டி மணிவண்ணன் அவர்களின் நாகஸ்பிரை இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a Nagaswaram recital by Pandanallur Shri D. Manivannan. Nigalshil mudalil Sivaloganadanai kandu Gopalakrishna Bharathi paadal Maya Malavagolai ragam aadi thaalam. The concert begins with Sivaloganadanai kandu, written by Gopalakrishna Bharathi in rag Maya Malavagolai, set to thaal aadi.

இனி கண்மணியே, மழவை சிதம்பர பாரதி பாடல், சாரங்காராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு கண்மணியே, ரிட்டன் பை மழவை சிதம்பர பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் சாரங்கா, செற்றுத்தாள் ஆதி.

இனி ருக்மணி பதே, கல்கத்தா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இயற்றியது. பிரியதர்ஷினி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ருக்மணி பதே, கம்போஸ்ட் இன் ராக் பிரியதர்ஷினி, செட்டுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பந்தநல்லூர் டி மணிவண்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை. இனி ருக்மணி பதே, கல்கத்தா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இயற்றியது. பிரியதர்ஷினி ராகம் ரூபகதாளம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by Pandanallur Shri D. Manivannan. Listen now to Rukmani Pati, composed in Rag Priyadarshini, set to Thal Rupak. நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பந்தநல்லூர் டி மணிவண்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை. This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Pandanallur Shri D. Manivannan. இனி யாரோ இவர் யாரோ, அருணாச்சல கவிராயர் பாடல், பைரவி ராகம், ஆதி தாளம். Listen now to யாரோ இவர் யாரோ, composed by அருணாச்சல கவிராயர், இன் ராக் பைரவி, செற்று தாள், ஆதி.

இனி பாருக்குள்ளே, பாரதியார் பாடல், துர்கா ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு பாருக்குள்ளே, ரிட்டன் பை பாரதியார், கம்போஸ்ட் இன் ராக் துர்கா, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பந்தநல்லூர் டி மணிவண்ணன் அவர்களின் நாகசுர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை பந்தநல்லூர் ஸ்ரீ டி மணிவண்ணன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel.